குழந்தைங்களை தீங்க துன்னு எங்களுக்கும் கல்வி போத்தன் ஏதோ மகத்தக்னா உங்களை தீங்க லிம்பாக மங்க பின்னசல்லாங்க அங்கொனி ஓமி மஹிபாவ் குட்ஞானோ சிகோரிருந்த மங்க கொண்டானிய சவன் உங்களுக்கு மாய் மகுத்து செல்மா போ Pero imbis nga nagbago na unta, gikasal na mi. Nawa pa hinuan siya. Gikuha siya tinina mo. Nung nading masalapon kay mi, uy kabutangan ang akong kakuol. Kauban sa akong mga anak.